இருக்கிறாரு. காவன் துதனோ பண்டது பழனிருக்கீ சர் ஜுகு ஜுகு வேதானாலே காவன் துதனோ மோகனியா மன மோகன சுர்கமாச்சு பயாலே காவன் துதனோ ரத்னி உபாய தேரே அர்சர் தீர்த்த நாளே காவன் துதனோ ஜோத மகாபல சூரா காவன் துதனோ காணி சாரே காவன் துதனோ காண்ட மண்டல் பிரஹ்மண்டா கர் கர ரக்கே தேரே தஹரே சேயி துதனோ காவன் ஜோதது பாவன ரத்தே தேரே பகத் ரசாலே ஹோர் கேத்தே துதனோ காவன் சே மே சேத்தனாயாவன் நானக் க்யா விசாரே

ஜாகத பிரம்மஜானிக மன பரமானந்த பிரம்மஜானிக அரசத ஆனந்த பிரம்மஜானி சுக சாஜிவாசன பிரம்மஜானிகா நகி பினாது பிரம்மஜானி பிரம்மகா பேத்தா பிரம்மஜானி ஏக சங்கேதா பிரம்மஜானிகா ஏகேந்த பிரம்மஜானிகா நிர்மலமந்த பிரம்மஜானி சிகர பிரபாப பிரம்மஜானிகா பட பிரதாப பிரம்மஜானிகா தர்ஷ பட பாகி பாய பிரம்மஜானிகோ பர்பல ஜாய பிரம்மஜானிகோ கோஜே மேஸ்வர நானக பிரம்மஜானியா பரமேஸ்வர பிரம்மஜானிக்கு கீமத் நாஹே பிரம்மஜானிகா சகல மன மாஹே பிரம்மஜானிகா கவுன ஜானே பேத பிரம்மஜானிகோ சதா அதேச பிரம்மஜானிகா கதையனா ஜாய அதாஹியர பிரம்மஜானி சர்வகா டாகுர பிரம்மஜானிக்கு பிரம்மஜானிக்கு மீது கவர்ப்பு காரே பிரம்மஜானிக்கு காத்த பிரம்மஜானி ஜான பிரம்மஜானிகா அந்திரா பார நானு பிரம்மஜானிகோ சதா நமசகார் பிரம்மஜானி சப் சிருஷ்டிகா கர்த்தா பிரம்மஜானி சத் ஜீவனை மர்த்தா பிரம்மஜானி முகத ஜுகத ஜீகா தாத்தா பிரம்மஜானி பூர்ணபுருக்கு விதாத்தா பிரம்மஜானியா நாதகா நாத பிரம்மஜானிகா சபு பிரஹாத்

சர்வாணங் சர்வங் திராணங் சர்வங் கர்மங் சர்வங் தர்மங் சர்வங் ஜுக்தா சர்வங் முக்தஹார சாவல் சாந்தவ பிரசாத். நமோ நர்க்கநாசே ஹதயவம் பிரகாசே நங்கம் சுரூபே அபங்கம் விபூதே பிரமாதம் பிரமாதே சதா சர்வசாதே அகாத சுரூபே நிர்வாத விபூதே அனங்கீனாமே திரிபங்கி திரிகாமே

தர்ச்சகருப்புகுத்தே ஸ்வயம்பவுக்ஸவங் சர்வதாங் சர்வஜுகுத்தே தோகாலங் பர்ணாசிந்தயாலங் சருப்பே சதாங் சங்கே பங்கங் வேப்புகுத்தே